ஜாகிரத்தடிய பிற்கா மயல் தினப்பாயா ராம் சோ சோ அத் நிர்மல தாத்தா ஜின் விச்சும் ஆப் கவாயா ராம் விச்சும் ஹோ சுக்காயா ஜஹர் பாயா ஹர் கம் நு மன பாணி அனதின் குண காவே நித சாச்சே கதே அகத் கஹாணி ஜுக் சாரே சாச்சா ஏகோ வர்த்த பின் குரு கினே ந பாயா நானக ரங்க ரவே ரங்க ராத்தி ஜின் ஹர் சேத்தி சித்த லாயா காமன் மன் சோய லடா சாஜன் மிலே பியாரே ராம் குருமத்தி மன் நிர்மல ஹோவா ஹர் ராக்கியா உர் தாரே ராம் ஹர் ராக்கியா உர் தாரே அப்னா காஜ சுவாரே குருமத்தி ஹர் ஜாத்தா பிரீத்தம் ஹோய லயா மன் மேரா பாயா கர்ம விதாத்தா சத்குர் சேவ சதா சுப்பாயா ஹர் வசியா மன் முராரே நானக மேல் லை குரு அப்பனே குர்கே சப்த சுவாரே தூஹி மஹல்லா தீஜா சுஹலடா ஹர ராம் நாம் குர் சப்தி விசாரே ராம் ஹர் மன் தனோ குர்முக பீஜே ராம் நாம் பியாரே ராம் ராம் நாம் பியாரே சவ குர் உதாரே ராம் நாம் குபாணி ஆமன் ஜான் ரகே சுக பாயா தார் அனஹத் சுரத் சுமாணி ஹர் ஹர் ஏகோ பாயா ஹர் பிரப நானக கிருபா தாரே சுஹலடா ஹர் ராம் நாம்